டூர்னமெண்ட் சீனா மாஸ்டர்ஸ் வார்த்தை பிரித்தா ஸ்ரீலங்கா பியா போடும் கத்துவா மாகுமா ஆகும் பிரேக் சியங் பர்லாங் சுங் சலாமத்திகா ஹரி தலா டி முலாய் டி நியூ டெல்லி பொறுமினி மம்பர்குவா தமுகான் பாடா கத்துவா மாகுமா ஆகும் பிரசிடென்ட் மாகுமா கபாலா மாகுமா ஆகும் டான் பிம்பினான் பராடிலான் சீனியோ டரி நகா நகாரா அங்கோதா சர்த்தா நகாரா மித்ரா பிரிக்ஸ் சவாகே பாகின் டரி ஃபோரும் தர் சபூத் ஹாக்கிம் ஆகும் இந்தியா கத்வா ஹாக்கிம் இந்தியா சூரியகாந்த் கமாரின் மங்காடாகான் ஸ்ரீலங்காயான் பர்த்தமான் பிலாத்ரால் டிகான் பாடா கத்வா டெலிகாசி பராடிலான் டரி பர்பாகே நகாரா தர்மாசுக் ரூசியா தியாங்கோக் உஆஏ ஆப்ரிக்கா ஸ்லாத்தான் இரான் டன் உஜ்பெகிஸ்தான் டிஸ்குசி டிலாக்குகான் உந்துக் மம்பர்குவாத் கர்ஜா சாமா பராடிலான் ஆந்தார் நகாரா மங் இன்டெக்ராசிகான் கமாஜுவான் டெக்னோலோகி குணா மணிகாத்கான் எஃபிஷியன்சி பர் ஆடிலான் சர்த்தா மம்பர் இராத் ஹுவுங்கான் ஆந்தார் வார்கா மலாலுய் ப்ராசஸ் பர் ஆடிலான் எங்சப்பா டன் பனராப்பான் பிராக்திக் ஹுக்கும் தர் பைக் டரி பர்வாகே நகாரா ஃபோரும் திகா ஹரி இனி அமஞ்சடி வாடா பாகி லம்பாக பர் ஆடிலான் எங் பட் பார்ட்டிசிபாசி உந்துக் மம்பாஸ் இசு இசு தர்கினி தர்காயத் பையலெங்காரா ஆன் பர் ஆடிலான் பையல் சாயான் சங்கீதா இன்டர்நேஷனல் டெக்னோலோகி டான் பம்பாங்குனான் பர்கலாஞ்சுதான் சகாலிகுஸ்மம் ஃபாசில் தாசி பர்த்துகாரான் பாண்டாங்கான் டி ஆந்தாரா பாரா பிம்பினான் பராடிலான் பிரதான மந்திரி நரேந்திர மோடி மங் அப்ரி சியாசி கவர் ஹாசிலான் பலுஞ்சுரான் கே எஸ் எல்ஃபே எஃப் துஜுப்ளாஸ் யங் மம்பாவா ஏஓஎஸ் லிமா நோல் லிமா சாத்லித் பஞ்சித்ரான் பர்த்தாமா இண்டியா யங்பர் ஒப்ராசி டரி ஆர்பித் ஜியோ சிங்க்ரோன் மலாலுயி உங்காஹாண்டி மீடியா சோசியால் பிரதான மந்திரி மோடி மையபூத் கவர் ஹாசிலான் பலுஞ்சுரான் இனி சவாகே சர்மினான் டரி க உங்குலான் இன்னொஃபாசி டன் க மாம்புவான் யங் தருஸ் பர்கம்பாங் யங் மஞ்சடி சிரி ஹாஸ் செக்டோர் ஆந்திரிக்ஸா இண்டியா டியா ஜுகா மையபூத்தியா சவாகே பஞ்சாப்பியா லுவார் பியாசா ஒலே இஸ்ரோ டன் மோமென் யங் மம்பாங்கா கான் பாகி பாங்ஸா ஆர்கான் சாசி பன்னலித்தியான் ஆந்திரிக்ஸா இண்டியா இஸ்ரோ தலாஹ் பர்ஹாசில் மலுன்சுர்கான் சாத்லித் பங்காமாத் பூமி ஏஓஎஸ் நோல் லிமா மங்குனா கான் ராக்கெட் கே எஸ் எல்ஃபே எஃப் துஜுப்ளாஸ் டரி புசாத் ஆந்திரிக்ஸா சதீஷ் தவன் டி ஸ்ரீஹரிகோட்டா டி நகாரபாகன் ஆந்திர பிரதேஷ் பாடா டினி ஹாரிதா டி கத்வா இஸ்ரோ வே நாராயணன் மங்காத்தகான் மிசி இனி அகான் சமாக்கின் மம்பர்குவாத் கமாம்புவான் பங்காமாத்தான் பூமி இந்தியா சர்த்தாமணி காத்கான் பையண்டியான் லாயனான் பங்காமாத்தான் பூமி பிரதான மந்திரி இத்தாலியா ஜார்ஜியா மிலோனி கமாரின் மையாம்பிகான் தெரிமா காசிக்கு பாட பிரதான மந்திரி நரேந்திர மோடி அத்தா சுச்சாப்பான் சலாமாத்தியா தர்காயத் பஞ்சாப்பியான் பம்மின்தாஹியா பம்னின்தஹானியா சவாகே பம்னின்தஹான் டிங்கான் மாசா ஜாவாத்தான் தர்லாமா டாலாம் சஜாரா ரிப்பப்ளிக் இத்தாலியா மலாலுய் உங்கஹான் டி மீடியா சோசியல் மெலோனி மையா தகான் கயா கினானியா பாவா இண்டியா டான் இத்தாலியா அக்கான் தருஸ் மம்பர் ராத்துபுங்கான் ஆந்தார் பனுவா சர்த்தா பக்கர்ஜா சாமா மங்கம்பாங்கான் கொரிடோர் எக்கனோமி இந்தியா திமுர் தங்கா இரோப்பா டியா மங்காத்தகான் பாபா ஹுபுங்கான் கடுவா நகாரா சாத் இனி லவிக்குவாட் டரி சப்லூமியா தாங்கப்பான் மிலோனி இனி டி சாம்பேகான் சத்லா பிரதான மந்திரி மோடி மங்கு சாப்கான் சலாமாத் ஆத்தா பஞ்சாப்பே ஆனியா சவாகே பிரதான மந்திரி டிங்கான் மாசா ஜாவாத்தான் தர்லாமா சச்சாரா பர்துரு துரு டாலம் சஜாரா பாஸ்கா பிராங் இத்தாலியா டாலம் உங்காஹான் மீடியா சோசியாலியா மோதி மையபூ தோங்கா சஜாரா இனி சவாகே சர்மினான் க பர்ச்சாயான் டன் க யாக்கினான் ராயாத் இத்தாலியா தராடாப்கா பிம்பினான் மெலோனி மந்திரி உர் சால்வா நக்டி டாக்டர் எஸ் ஜெயசங்கர் மையாத்தா கான் பாவா இண்டியா டான் புலாண்டியா ஸ்ரீலாங் மயூசூன் சஜும்லா கசப்பா காத்தான் யங் மன்சாக்கு பிடாங் பிடாங் சப்பர்த்திக்கு ஆமனான் சாய்பேர் அந்தரிக்ஷா பாத்து பாரா பர்சி இன்ஃபர்மாசி ரஹாஸ்யா டான் மினரல் கிருத்திஸ் டியாஜுகா மங் உங்காப்கான் கயா கினானியா பாபா பட்பாகே இனிசியாத்திப் இனி அகான் சமாக்கின் மம்பர் டாலாம் டான் மம்பர் குவாத் சுப்ஸ்தான்சி ஹுபுங்கான் பிலாத்ரால் சாத் பர் விசாரா டாலம் கான்ஃபரன்சி பேர்ஸ் பர்சாமா வாக்கில் பிரதான மந்திரி புலாண்டியா ராடுஸ்லாவ் சிகோர்சி உசாயி பர்த்தமுவான் மரேகாடி வார்சாவா ஜெயசங்கர் மங்காத்தா கான் பாபா இண்டியா டான் புலாண்டியா மமிலிக்கி ஹுபுங்கான் யங் தலா தர்ஜாலின் லாமா டான் ஹார்மோனிஸ் யங் அஸ்தாத்துசியா டித்திங்காத்கான் மஞ்சடிகா மித்ரான் அஸ்திராத்தேகிஸ் பாடத்தாஹூன் டுவாரி டுவாப்புலு அம்பா டியா மஞ்சாத்தாத் பாவா சமாக்கின் எராத்தியா ஹுபுங்கான் கடுவா நகாரா தர் செர்மின் டாலம் இன்டராக்சி பொலிதிக் திங்கா திங்கி யங் ருத்தின் சர்த்தா மெக்கானிஜ்மெக்கா லம்பாகா ஆண்டி பர்பாகே செக்டோர் தர்காயத் ஹுபுங்கான் இந்தியா உன் யூரோப்பா ஜெயசங்கர் மங்காத்தா கான் பாபா இகாத்தான் கடுவா பியா பிஹாக்